0: Thank you very much, everybody. ஆதரை.
1: அதே மாதிரி சிந்து வந்தேன் கவுது கேகானோ கவுன் எவ்ரிபடி கவுன் கவுன் கவுன் கவுன் தாஜுட்டு வேலாவா கல்லகு நின்று ஹோம இன்ன தேங் ஒகுல ஹிதான் அப்போ இலங்கு பயிற்சி அண்ணா தானே தென் வேலாவா ஹவுஸ் ஹத்தராய் வினாடி பனஸ்டமையாய் தப்பர திசக்காய் திஸ்தக்காய் திஸ்துனாய் திசத்தாய் திஸ்வாய் திசாயாய் திசத்தாய் திசட்டாய் ஓ வித்திய கணம் கர கரம் கணம் கர கரம் கர கர கணம் கர கர கணம் கர கர கணம் கர கர கிஹாம கியது வெண்ண வேலாவ ஹவுஸ் பஹா வேணவா தென் வேலாவ ஹவுஸ் பஹாய்
2: ஜீவிதே சிஹின சபே கரண வாசனாவே வேளா மதக்களே என்ன